பிராட்டத்தை வாங்க கேன ரேடியோ பிரசங்க வேதிக்காவே ரேடியோ கரணைய லக்ஹாண்டு கீரா.